நெருங்கே கிளியாடவே நோலாடவே நீளம் நாத்தடமே கிணியாடவே நோலாடவே.

0: Τάτα! Τάτα!
1: Τι είναι πράγμα? Τι εννοώ? Τι εννοώ αγνωρτητή?
0: இவத்து நீ இப்பிரும் பாலாச்சேனா காண்டாய்திரி ஆகே நித்துக்குள்ளும் போட்டத்தைக் கும்பிடுத்தேனே யா
2: இதியாக்கண்ணா கல்பேர் கேர்ஸ் புட்டா
3: அதலாக்கணையா நிம் தோத்தியாவனால்லாவனோ கனடக்காக்கண்டு ஓசினல்லி ஓல்சலாக எல்லாரும்
2: நுற்போட்டனாலையா யோ
3: மங்க
0: தாத்தா, ஒன்று விஷயம் கேளுக்கு கேளுக்கு அன்கோத்தினி மறத்தே விடுத்தினி
1: கேளு
0: நீ மொம்மகளோ பஸ்ட்டு சென்னை ஹாடு பரித்தாள் இது யாக் எல்லானும் பேத்தம் முடல் இருத்தல்லா அவள் சதா டெல்லாக இருத்தாள் அஷ்டுந்து சுந்தரவாக சாகித்தே பரி அவளும் கண்டித்த அவள் துவனி சென்னாக இல்லே பேக்கு நானும் எஷ்டிஷ்டோ பிரயத்ன படுத்தாயதினி அவள் மாத்தே ஆடலான் தெள
1: அவளுக்கு மாத்து பரோசு இல்லப்ப
0: தாத்தா
1: ஓதப்பா உட் திருவாகிலே தேவுரோவள் மாத்னாக்கித்தும்
0: கோகிலே ஹாடவாக்தன் முக்கத்வர்சுது இல்லானது கொத்து ஆதிரே விழி ஹாளைகள் மேலே சுந்திருவாத பதகளங்கு தும்போயி கீதா மாத்தாடுதில்லானத் குத்தில்லில்லா தேவர் என்தாக்குரூரி